0: பாடல்.
1: லக்ஷ்மணன் தன்னுடே சுற்றுமிருந்தினி ரட்சிச்சு கொள்வின் விஷாதிக்கருதேதும் துக்க

இரத இல்ல யுத்தத்தினேதும் மமா. பூதலே வாழ்கையில் நல்லதெனிக்கினி, பிராதாவு தன்னோடு கூட மறிப்ப.